0: 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் DTH. எந்நேரமும் இந்திய இசை 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
2: You are listening to Ragam 24/7 DTH. It's anytime Indian music.
1: இப்போது
3: பிரேமா ஹரிஹரன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். டி கே பத்மநாபன் அவர்கள் வயலின், ராமையா விட்டல் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியின் தொடக்கமாக தத்துவம் அறிய தரமா என்ற பாபநாசம் சிவன் பாடல், ராகம் ரீதி கவுளை, ஆதி தாளம்

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச். எந்நேரமும் இந்திய இசை, 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
1: You are listening to Ragam 24/7 DTH. It's anytime Indian music.
0: இப்போது
2: பிரேமா ஹரிஹரன் அவர்களின் பாட்டு கேட்டுக் கொண்டிருக்கிறோம். டி கே பத்மநாபன் அவர்கள் வயலின், ராமையா விட்டல் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து நின்னுவினா கதி கான, கல்யாணி ராகம் ஆதி தாளம், சுப்பராய சாஸ்திரி சாகித்யம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச். எந்நேரமும் இந்திய இசை, 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
1: You are listening to Ragam 24/7 DTH. It's anytime Indian music.
2: அரங்கிசையில் இதுவரை பிரேமா ஹரிஹரன் அவர்களின் பாட்டு கேட்டோம். டி கே பத்மநாபன் அவர்கள் வயலின், ராமையா விட்டல் அவர்கள் மிருதங்கம்.
0: படைப்பு சென்னை வானொலி நிலையம், ராகம் டிடிஹெச். எந்நேரமும் இந்திய இசை, 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
1: This program was contributed by All India Radio Chennai for Ragam 24/7 DTH. It's anytime Indian music.

0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச். எந்நேரமும் இந்திய இசை 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
2: You are listening to Ragam 24/7 DTH. It's anytime Indian music.
1: இப்போது
3: நிகழ்ச்சியில் வி வெங்கட நாகராஜன் அவர்கள் பாடுவார். கும்பகோணம் எம் ஆர் கோபிநாத் அவர்கள் வயலின், என் எஸ் கல்யாணராமன் அவர்கள் மிருதங்கம், ஹெச் சிவராமகிருஷ்ணன் அவர்கள் கட்டம். நிகழ்ச்சியின் துவக்கமாக நின்னே கோரி தரங்கம்பாடி பஞ்சநாத ஐயர் இயற்றிய ஆகிரி ராக வர்ணம், கண்டஜாதி அடத்தாளம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச். எந்நேரமும் இந்திய இசை, 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
1: You are listening to Ragam 24/7 DTH. It's anytime Indian music.
0: இப்போது
2: வி வெங்கடநாகராஜன் அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். கும்பகோணம் எம் ஆர் கோபிநாத் அவர்கள் வயலின், என் எஸ் கல்யாணராமன் அவர்கள் மிருதங்கம், ஹெச் சிவராமகிருஷ்ணன் அவர்கள் கட்டம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஏமினி பொகடுதுரா, தியாகராஜர் கீர்த்தனை, ராகம் வீரவசந்தம், ஆதிதாளம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச். எந்நேரமும் இந்திய இசை, 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
1: You are listening to Ragam 24/7 DTH. It's anytime Indian music.
0: இப்போது
2: நிகழ்ச்சியில் வி வெங்கட நாகராஜன் அவர்கள் பாடுகிறார். கும்பகோணம் எம் ஆர் கோபிநாத் அவர்கள் வயலின், என் எஸ் கல்யாணராமன் அவர்கள் மிருதங்கம், ஹெச் சிவராமகிருஷ்ணன் அவர்கள் கட்டம்.
0: படைப்பு சென்னை வானொலி நிலையம், ராகம் டிடிஹெச். எந்நேரமும் இந்திய இசை, 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
1: This program was contributed by All India Radio Chennai for Ragam 24/7 DTH. It's anytime in

0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஎச் 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பு. இனி திருச்சி எஸ் கணேசன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். டி சச்சிதானந்தம் அவர்கள் வயல், பல்லடம் ஆர் ரவி அவர்கள் மிருதங்கம். திஸ் இஸ் ராகம் 24/7 டிடிஎச் எனி டைம் இந்தியன் மியூசிக். யூ கேன் நவ் லிசன் டு அ வோக்கல் ரிசைட்டல் பை திருச்சி ஸ்ரீ எஸ் கணேசன். ஹீ இஸ் அக்னிட் பை ஸ்ரீ டி சச்சிதானந்தம் ஆன் த வயலின் அண்ட் பல்லடம் ஸ்ரீ ஆர் ரவி ஆன் த மிருதங்கம். நிகழ்ச்சியில் முதலில் ரங்கனை துதிப்போர்க்கு பாபநாசம் சிவன் பாடல், ராகம் சவாகம் ஆதி தாளம். த கான்சர்ட் பிகின்ஸ் வித் ரங்கனை துதிப்போர்க்கு, ரிட்டன் பை பாபநாசம் சிவன் அண்ட் கம்போஸ்ட் இன் ராக் சக்கரவாகம், செட் டு ஆதி தாள்.

இனி பவதி விஸ்வாசமே சுவாமி திருநாள் சாகித்யம் முகாரி ராகம் மிஸ்ர சாப்பு தாளம் லிசன் நவ் டு பவதி விஸ்வாசமே கம்போஸ்ட் பை சுவாமி திருநாள் இன் ராக் முகாரி செட் டு மிஸ்ர சாப்பு தாள்.

நீங்கள் இணைந்திருப்பது ராகம் டிடிஎச் 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திருச்சி எஸ் கணேசன் அவர்களின் பாட்டு, டி சச்சிதானந்தம் அவர்கள் வயலின், பல்லடம் ஆர் பி அவர்கள் மிருதங்கம். திஸ் இஸ் ராகம் 24/7 டிடிஎச் எனி டைம் இந்தியன் மியூசிக். யூ ஆர் லிஸ்னிங் டு அ வோக்கல் ரிசைட்டல் பை திருச்சி ஸ்ரீ எஸ் கணேசன். ஹி இஸ் அகாம்பனிட் பை ஸ்ரீ டி சச்சிதானந்தம் வயலின் அண்ட் பல்லடம் ஸ்ரீ ஆர் ரவி ஆன் த மிருதங்கம். இனி ஓ ரங்க சாயி தியாகராஜர் கீர்த்தனை, காம்போஜி ராகம், ஆதி தாளம். லிசன் நவ் டு ஓ ரங்கசாயி கம்போஸ்ட் பை செயின்ட் தியாகராஜா, இன்ரா காம்போஜி, செட்டுதாள், ஆதி.

நிகழ்ச்சியில் நிறைவாக அக்கறை தாண்டுவது எப்படியோ லலிததாசர் பதம் ஹம்சானந்தி ராகம் ஆதிதாளம் The concert concludes with அக்கறை தாண்டுவது எப்படியோ composed by லலிததாசர் in ராக ஹம்சானந்தி செற்றுதாள் ஆதி

நேயர்கள் இதுவரை கேட்டது திருச்சி எஸ் கணேசன் அவர்களின் பாட்டு. டி சச்சிதானந்தம் அவர்கள், பல்லடம் ஆர் ரவி அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சி ராகம் டிடிஎச் 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பிற்காக ஆல் இண்டியா ரேடியோ திருச்சிராப்பள்ளி வழங்கியது. You are listening to a vocal recital by Tiruchi Shri S. Ganesan. He was accompanied by Shri D. Sachidanandam on the violin and Palladam Shri R. Ravi on the mridangam. This program was contributed by All India Radio Tiruchirappalli for Ragam 24/7 DTH, Anytime Indian Music.